0: இயந்திரமாம் லோகத்தில் மந்திரமாம் மதன் மகனாய் மாழ்வதில் எந்து பாக்கியம். இயந்திரமாம் லோகத்தில் மந்திரமாம் மதன் மகனாய் வாழ்வதில் எந்து பாக்கியம்.
1: എൻ്റെ പേര് ബിജു, ഞാൻ ആദർശനായിട്ട് നേഴ്സായിട്ട് വർക്ക് ചെയ്യാം. വൈകലാമീശ്വരി എന്ന പാട്ടാണ് പാടാം.